போகிறோம் அக்கா. ஓ கிளறிச்சு மந்தோம் கூறோம் கொண்டாங்கன்னா மழை பார்த்தா நாங்கள் சாய்ப்பேன் கொண்டா லேங்கோ போலோக்கா.